அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதுகுருலாக வசீட்டா தின் குர் பஜன சுகா நே ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே ஃபோல் ஃபுலீட்டா அர் பிரவ ஆன மிலாவோ குர் சாது காஸ் கரட்